தயாரித்தோம். துவையெழிலியா பத்தியா ஞாருரான் ரும்பாங் பத்தாங் ஜர்தல்வா மச்சான் நகா துண்டான் திங்கி தாளப்பான் கிருப்பானி காமரப்பாஸ் பிராங்கலே ஜபோனும் துவங் தயாரித்தோ ரும்பாங் உலோத்தாங்கல்வன் ஆலங்காங்க agal penuntung de teri tu cukup julu alu ngapatah kebagagah lubuak keradulang nyuyen penuntung de teri tu julu angkuang buah bunut rengut rengut duduk da pengawu inai orang